0: சொல்லி ஐஸ்மேன் கேக்கணும் ஐ
1: நல்ல வர வர சைடே போலாம் போய் சைட்ல
0: சேவலா பேபிஸ் அசிஸ்டன்ட் வந்து வர கமா நீ
1: ஐ சொல்லி வர